சத்து பல்ல போய் பொழுதாமல் தமஸ்துக்களாகிய குழலால் சட்டிய போய் இக்கமான பலாக்கத்து ஆகிய பத்தவே உப்பாய பார்க்கமாக குருவிலிக்கையா காத்தோடு தின்னா தீப்பாய மத்து தோடி சேர்க்குவாய சேர்க்குவாய சேர்க்குவாய்.

பாசாரியாச்சிக்கண்மன் பாவதே அருபுஜன நாகிகாரியா கர்மஸ்காயா வேகமேலத்து